0: நிறைய விஷயம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பாட்காஸ்டிங் இந்த மாதிரி பரிசுகள்லாம் வந்து அருமையான பரிசுகள். இங்க வந்து ஒரு ராக் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு. போன தடவை ஒரு பொண்ணு தேய்ச்சிச்சு, அதுக்கு வந்து அவ்வளோ அழகான சூப்பரான ஒரு வீட்லயே உட்காந்து பாட்காஸ்ட் செய்யற மாதிரி கிட்லாம் கிடைச்சிச்சு.
1: ஸோ
0: வெரி நைஸ். ஆக்சுவலி இது வந்து ஒரு சி, நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது, நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல ஒரு இந்த இந்த குழந்தைங்கலாம், அதாவது குட்டி குட்டியா இருக்கோங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கும், இதுங்கெல்லாம் உண்மையான ஸ்கூல் படிக்குதுங்களா, ஏன் இவ்வளோ குட்டியா இருக்குதுங்க இவ்வளோ சின்ன வயசுல. எனக்குலாம் ரேடியோ ஷோ, சரி ரேடியோன்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியும், ஏன்னா சின்ன வயசுலேயே ரேடியோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ரேடியோவில் பேசிகிட்டு இருப்பாங்க, நான் அந்த ரேடியோ கூட பேசிகிட்டு இருப்பேன், இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி போட்டி, இதுக்கு போகணும் அப்படிங்கிறதுலாம் எங்கள் ஸ்கூலில் அந்த வாய்ப்பெல்லாம் இல்லை. எங்கள் ஸ்கூலில் இருந்த ரெண்டே ரெண்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் தாண்டி ஃபங்க்ஷன் நடந்தால் பாடலாம் ஆடலாம், இது மட்டும்தான். பட்டிமன்றம், பேச்சு போட்டி, இதெல்லாம் வந்து எடுகேஷன் சம்மந்தமானது, இதெல்லாம் வந்து ஃபன் கிடையாது இல்லையா. இந்த மாதிரி ரேடியோ ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரிலாம் வந்ததே கிடையாது. ஸோ இப்போ இந்த நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா
2: நிறைய,
0: ஆமாம், ரொம்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. என்னென்னமோ பண்ணுதுங்க பிள்ளைங்க. இங்கே ஸ்கூல் படிக்கிற இந்த எவன் சைடு பேர்ன் சைடு ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளே வரும்போது அந்த நேம் டேக் நிறைய அப்படியே வரிசையாக குத்திருப்பாங்க. ஏதோ பியானோ, கிட்டாரிஸ்ட், அது இது என்னென்னமோ போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி நிறையா இருக்கும். ஆனால் அதனாலையுமே கூட நியூசிலாண்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் லைட்டாக டவுனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ நியூசிலாண்ட் கவர்மெண்ட் வந்து படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு அதை நான் அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி படிக்கல, பட் இருந்தாலும் இப்போ இந்த அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஸ்கூல் பண்ணுதுன்னா அதுக்கு ஃபண்டிங் கவர்மெண்ட் பெருசாக கொடுக்கறத வந்து குறைச்சிட்டு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையாலே ஒரு குட் இனிஷியேட்டிவ். நியூசிலாண்டுடைய பொருளாதாரத்தையும் இன் ஃபியூச்சர் எல்லாத்தையும் உயர்த்துறதுக்கு இது வந்து ஒரு நல்ல முடிவாக இருக்கும். ஸோ பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைங்களை இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் போதே
2: ஊக்குவீங்க,
0: காற்றுள்ள போதே தூற்றிக்கோள்,
2: எஸ்
0: அப்படி தான் சொல்லணும்.
2: அண்ட் நம்ம இருந்தமோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இல்லை, பட் இப்போ பிரியா சொன்ன மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது நம்ம தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணி சில வாட்டி வந்து நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம கொஞ்சம் புஷ்ஷே பண்ணணும், வேறு வழி கிடையாது. இல்லைன்னா அப்படியே அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் ஊக்குவிச்சோம்னா அவங்களும் நல்லா இதுவாவாங்க. ஒரு வாட்டி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா ருசி கண்ட பூனை ஆயிடுவாங்க, அவங்களே வந்து தே வில் டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர்.
0: சொல்லுங்கள் லாவண்யா, நம்ம டாபிக் பத்தி சொல்லுங்க. டு வி க்ளோரிஃபை ஸ்ட்ரகிள் டூ மச்?
2: அதாவது தேர் இஸ் அ தின் லைன் பிட்வீன் க்ளோரிஃபைங் ஸ்ட்ரகிள். நான் வந்து ஆங்கிலத்தில் பேசுறேன்னு தெரியும், ஒரு மெலிசான கோடு. இட்ஸ் அ வெரி தின் லைன் பிட்வீன் க்ளோரிஃபைங் ஸ்ட்ரகிள் அண்ட் ரொமான்டிசைசிங் சஃபரிங். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ரொம்ப ரொம்ப தின் லைன் தான் அது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தால் தான் அந்த எப்படி சொல்றது, இப்போ நம்மலாம் ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம நடந்து போயிருக்கோம், பஸ்ல போயிருக்கோம், சைக்கிளில் போயிருக்கோம். இப்போ காரில் போகும்போது அந்த அந்த அந்த காரோட மகிமை நமக்கு தெரியுது, கரெக்டாக? நீ முதல்லேருந்தே கார்லேயே போயிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு அந்த மகிமை தெரியாது, அங்கே எப்படி வந்திருக்கேன்றது உனக்கு புரியாது. உன்னுடைய ஒரு ஒரு ஒரு ஒரு சின்ன சிறு வயது குழந்தையா நான் சொல்கிறேன், சிறு வயது இல்லை, ஒரு 15 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன, அதாவது இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு, இதெல்லாம் எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது, ஏன்னா அங்கே ஸ்ட்ரகிளே கிடையாது, சரியா? ஸோ இது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓவராக வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, அந்த தெரு விளக்கில் படித்தேன், நான் வந்து 30 கிலோமீட்டர் நடந்து போய் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கதைகள் நம்ம கேட்டிருப்போம் நம்ம சின்ன பிறந்த போது. ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து பண்ண தேவையில்லை. ஆனால் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஒரு ஒரு லைன் இருக்கு, அந்த அந்த கோடு தான் அந்த கோடு. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். இதை வந்து நம்ம ரொம்ப என்ன கேட்டவருக்கும் என்ன கேட்டிங்கன்னா, ஆமாம் நம்ம கஷ்டப்பட்டு தான் வந்தோம், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அந்த கஷ்டத்துலேயே இருக்கணுன்றது அவசியம் இல்லை. நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகணும். அண்ட் நம்ம முன்னேறினது தான் நம்மளுடைய என்ன சொல்கிறது, எல்லா விஷயத்துக்குமே நான் சொன்னதுக்காக நம்ம ஒன்று சொன்ன மாதிரி, வி ஹாவ் டு கோ ஃபார்வர்ட். அந்த நேராக இன்னும் மென்மேலும் மேலே போகணுமே தவிர நம்ம வந்து கீழே போகக்கூடாது, போகவும் முடியாது. பட் நம்ம அதுதான் நம்மளுடைய என்ன சொல்கிறது, தமிழில் வேற பேசுன்னு சொல்லி

0: போகும்போது இதெல்லாம் நடக்கும், ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம போயிட்டே இருக்கணும். ஒரு அந்த we should not stay in a struggle, we should move on, go forward, அதுதான் மேட்டர்.
1: கண்டிப்பா மக்களே, இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்ண ஆசைப்படுறேன். நியூசிலாண்ட்ல வந்து பாம்பு இல்ல பாம்பு இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஆனா நம்ம லாவணியா கிரைஸ்ட் சர்ச்சுக்குள்ள பாம்பு எடுத்துட்டு வந்துட்டாங்க.
0: ஹலோ ஹலோ மக்களே, வந்து நீங்க வந்து இது வந்து நாங்க வந்து என்ன டிஸ்க்ளைமர் போடுறோம்,
1: நாம அதுல
0: உயிரோட பாம்பெல்லாம் எடுத்துட்டு வரல. ஆமா, அது பாம்பு பை, அது பாம்பு பை கூட இல்லம்மா, ஏதோ ஒரு
1: அது வந்து ஒரு ஹேண்ட்பேக், அது அப்படியே பாம்பு டிசைன் மாதிரி இருக்குது, என் பக்கத்துல வேற இருக்குது, அதை பார்க்கும் போதுலாம் எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குதுங்க.
0: நான் வேற ஹவுஸ் தான் வாங்கின, நீ வேறம்மா,
1: அதை நான் இன்னைக்கு போட்டோ பிடிச்சி ஸ்டோரியில போட தான் போறேன், நீங்களே வந்து பாருங்க மக்களே. எனக்கு அது பக்கத்துல இருக்கும் போது எனக்கு அதை பார்க்க முடியல காய்ஸ். சரி, ஒரு நல்ல ஒரு பாம்பு பாட்டு கேட்டு வரலாமா?
0: வாடா வாடா, பாம்பு பாட்டே வாடா, எனக்கே பாம்பு பிடிக்காது, அந்த பைய கூட நான் இந்த பக்கம் வச்சிடறேன்.
1: இந்த அண்டர் தி டேபிள் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ஓகே சரி மக்களே, உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு மகிழுங்கள். வச்சாலும் அது எங்கேயோ போகணும்னு வாங்கல, அங்கதானே போகணும்.

0: மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கலாபம் குடும்பத்தினர்கள்.
1: எஸ் வாங்க,
0: இவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கேன், அது என்ன
1: சொல்றேன்.
0: ஆமாம்
1: ஆமாம் வாருங்கள்.
0: அது ஆமாம்னு சொல்லும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. முதல்ல நம்ம யுனைடெட் தமிழ் ஸ்கூல் கிரைஸ்ட் சர்ச் தமிழ் பள்ளி இருக்கு இல்லையா, இங்க வந்து எனக்கு என்னுடைய வகுப்புல வந்து 3-5 வரைக்கும் வயசு மாணவர்கள் இருக்காங்க. அதுல வந்து ஒரு மாணவர் இருக்காரு, அவரு ஆமாம் மட்டும்தான் சொல்லுவாரு. அவர் எது கேட்டாலும் சாப்பிட்டியா ஆமாம், வேற என்ன கேட்டாலும் அதுல ஆமாம் சொல்லக்கூடாது, ஆமாம் வர இடம் இல்லாது. ஆனா அங்கேயும் அவர் ஆமாம் தான் சொல்லுவாரு.
1: அதாவது ஒரு ஹிந்தி பேசுவாங்களா, இதர் ஆவோ அப்படின்னு மட்டும்தான் தெரியுமா அவங்களுக்கு. சோ நீ அங்க போய் என்ன சொல்லுவானா, நீ இங்கே அங்க போய் நின்றுட்டு அங்க நின்றுட்டு இதர் ஆவோன்னு சொல்லுவாங்களா.
0: ஓகே,
1: அந்த மாதிரி அவங்க ஒரே வார்த்தை ஆமாம்.
0: ஆமா அந்த மாதிரிதான், ஐ வாக் இங்கிலீஷ் டாக் இங்கிலீஷ் அந்த மாதிரி. அவர் வந்து ஒன்லி ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த ஆமாம் ரொம்ப கியூட்டா இருக்கும். நீங்க அந்த ஆமாம் சொன்ன எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. சரி, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம வந்து டு வி கிளாரிஃபை ஸ்ட்ரகிள் டூ மச், அதாவது கஷ்டத்தை வந்து நம்ம ரொம்ப மேம்படுத்தி பேசுறோமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன கேட்டால் ஆமாங்க, சில பேர் அப்படி பண்றாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வேலை ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியாச்சு, அதை பற்றி பேசியாச்சு, இதை பற்றி பேசியாச்சு, வேலை இடத்துல வந்து கஷ்டமாக இருக்குது, இதாக இருக்குது, அதாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம தான் நம்மளை அப்ஸ்கில் பண்ணிக்கணும். அங்கேயே உட்காந்துக்கிட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டு, எனக்கு எத்தனை பேருன்னு தெரியல, ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு 100 வேலையாச்சும் அப்ளை பண்ணணும், நிறைய ட்ரை பண்ணணும். நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அண்ட் இப்போ இப்போதைக்கு நியூசிலாண்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது எல்லாருக்கும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது, புரியுது தான், பட் ட்ரை பண்ணுங்கள், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு ஒரு விஷயம், உங்களுக்கு வேலையில் கஷ்டமாக இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டமாக இருக்குது, இது கஷ்டம் அது கஷ்டம், நான் கஷ்டப்படுறேன், நான் சோகத்தில் இருக்கேன், நான் சோகத்தில் இருக்கேன், நான் சோகத்தில் இருக்கேன், இப்போ நான் இதை 3 சொன்னதுக்கே என் வாயில் பெனாயில் ஊற்றி கழுவணும் போல் எனக்கு இருக்குது. ஏன்னா உங்கள் மூளைக்கு தெரியாது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. இங்க பாருங்க, வார்த்தைக்கு ரொம்ப பவர்
1: இருக்கு,
0: வார்த்தைக்கு நிறைய சக்தி இருக்கு. அதே சமயத்துல உங்க மூளைக்கு தெரியாது நீங்க என்ன சொல்றீங்க. அதாவது என்ன சொல்றேன்னா, இப்ப நான் வந்து லாவணி அக்கா கிட்ட சொல்றேன், எனக்கு காசு வேணா, எனக்கு காசு வேணும், இப்படி 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நான் அவங்க கிட்ட காசு வேணும்னு சொல்றேன், காசு வேணான்னு சொல்றேன். இந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம மூளைனால அந்த காசுங்கிற விஷயத்த மட்டும்தான் கேப்சர் பண்ண முடியும். நம்ம வேணும் வேணா இந்த மாதிரி இருக்கு இல்லை இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம அதனால கேப்சர் பண்ண முடியாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு சே, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றது, நான் சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா நீங்க என்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில சொல்றீங்களோ, you are feeding your brain, just like in the AI tool, in the social media, in the tools மாதிரி தான். நீங்கள் என்னைக்காச்சும் வந்து உங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருப்பீங்க, நான் இன்னைக்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கலாம்னு நினைக்கிறேன், டக்குனு அந்த ஃபோன் காட்டுதில்ல,
1: ஆமாம் ஹேண்ட்பேக்
0: காட்டுதில்ல, அந்த மாதிரி தான் நம்ம பிரெயினும். நீங்கள் வந்து என்னத்தை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுதான் நடக்கும். மேனிஃபெஸ்ட் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து உட்காந்து ஒரு இடத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க.

0: எனக்கு இது கண்டிப்பா கிடைக்கணும், கிடைச்சா சூப்பரா இருக்கும், அது கிடைச்ச மாதிரியே நினைக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா சப்கான்சியஸ்லி உங்க மைண்ட்ல ஃபீட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. நீங்களே உங்களை அறியாம, ஐயோ நான் நிறைய சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு, திடீர்னு சந்தோஷமா சிரிச்சுட்டே இருப்பாங்க, திடீர்னு ஐயோ நிறைய சிரிச்சுட்டேன் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, முடிஞ்சு போச்சு.
1: ஆமா
0: அவ்வளவுதான், அவ்வளவுதான். நோபடி எக்ஸ்ட்ரா அண்ட் எக்ஸ்டர்னல் எஃபெக்ட் எல்லாம்
1: தேவையில்லை.
0: ஆமா சந்தோஷமா சிரிச்சீங்கன்னா சிரிச்சிருங்க, அதுக்கப்புறம் வர பிரச்சனை அது அடுத்த பிரச்சனை, அப்புறம் பாத்துக்கலாம். சிரிச்சு விட்டு ஐயோ சிரிச்சுட்டேனே இதுக்கப்புறம் என்ன நடக்க போத நீங்களே ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நல்லதே கடவுள் எழுதியிருந்தாலும் நீங்க அதை இங்கு இது இங்க் ரப்பர் போட்டு அழிச்ச மாதிரி ஆயிரும். அவ்வளவுதான் வாழ்க்கை. எஸ் ஸோ இதுதான் எங்களுடைய கருத்து. சொல்லுங்களா அவனியா.
1: ஸோ அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கலாம், பட் ஆல் தட் இஸ் குட். பட் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நிறைய பேர் வந்து நம்மளுடைய பெற்றோர்கள் அந்த ஜென்ரேஷன் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து சைலண்டாக சஃபர் பண்ணியிருக்காங்க. நிறைய நிறைய அம்மாக்கள், நிறைய பாட்டிகள், நிறைய சொந்தங்கள், எஸ்பெஷலி விமன் மட்டும் இல்லை, நிறைய தந்தையை கூட நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க சைலண்டாக. ஏன்னா வந்து ஆண்களால் அடக்கூட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சோக நிலைமையில தான் பாவம் ஆண்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் நம்ம வந்து இப்போ இன்றைக்கி பேசுகிறோம். அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து சைலண்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுறதில்ல, உங்களுக்கு யாரும் உங்களுக்கு விழா கொண்டாட போகிறதில்ல, உங்களுக்கு யாரும் அவார்டு கொடுக்க போகிறதில்ல. அதே மாதிரி நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, புலமினே இருந்தாலும் உங்களுக்கு யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ யார் என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் உங்கள் வாழ்க்கை போயிட்டே தான் இருக்கும். அதை வந்து நம்ம சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அந்த துக்கத்தை, அந்த சோகத்தை, அந்த ஸ்ட்ரகிளை வந்து நம்ம நினச்சிப்போம். நம்ம அதுக்கு வந்து நன்றி உள்ளதாக நம்ம வந்து கிராட்டிடியூடோட அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும்னு தான் ஐ திங்க் இட்ஸ் தட்ஸ் வாட் ஐ ஃபீல்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக அருமையாக சொன்னீங்க. சரி, நம்ம அடுத்த வாரம் இன்னொரு அருமையான டாபிக்கோட வந்து கொண்டே இருக்கிறோம்.
1: அது மாதிரி நீங்க பிரியா சொன்ன மாதிரி முன்னாடி உங்களுக்கு நாங்க பேசணும்னு தோன்ற டாபிக்ஸ்க்கு தயவு செஞ்சு எங்களோட கலாபம் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலயோ இல்ல பிரியாவோட பர்சனல் பக்கத்துலயோ நீங்க வந்து தெரிவிக்கலாம். நாங்கள் அதுல இருந்து சூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எல்லா சஜஷன்ஸுமே நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண மேக்ஸிமம் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இப்போ நாங்கள் தமிழில் பேச ட்ரை பண்ணுற மாதிரி. ஸோ எல்லாரும் ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, அண்ட் எப்பவுமே சொல்கிற மாதிரி அன்பாக இருங்க, பி கைண்ட்.
0: எஸ் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.
1: அண்ட் அது இல்லாமல் முக்கியமான விஷயம் வந்து நம்ம எப்பவுமே பி கைண்ட் பி கைண்ட் சொல்கிறோம், ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். So be kind to yourself. Don't be too hard on yourself.
0: கண்டிப்பா கண்டிப்பா. சரி மக்களே, நல்லா படுத்து தூங்க. வெள்ளிக்கிழமை நாளைக்கு வீக்கெண்ட்
1: விட்டதை பாருங்க.
0: ஆமா வீக்கெண்ட் சொல்லிட்டு உட்காந்து படம் பார்க்காதீங்க, பாருங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, பட் சீக்கிரமா படுத்து தூங்குங்க, காலைல வெள்ளையா எழுந்திரிங்க, நாள் நல்லா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்காக ஒரு அருமையான அழகான பாடல் கடைசியா வருது, கேட்டு
1: பாட்டு.

கலாபம் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்ததுக்கு நன்றி. பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை plains.org.nz-இல் காணலாம் மற்றும் ஆப்பிள் பாட்காஸ்ட் போன்ற சமூக ஊடக தளங்களிலும் கலாபம் ஆன் பிளேன்ஸ் FM 96.9 முகநூல் பக்கத்திலும் நம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்கள், பரிந்துரைகள் அனுப்ப அல்லது நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள உங்கள் விருப்பத்தை தெரிவிக்க kalabamfm@gmail.com மின்னஞ்சல் அனுப்புங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி.